பண்ணும். இது காப்பட்டு கொண்டு அசட்டிங் தேவம் பூமை ஒன்று அத்துக்குயுகன் ஆக்கிசியா ஒட்ட குதிரமுக்ஷானு செய்யணி அமைய கட்டாகும் மற்றும் கேட்டா கொண்டு உறுப்பட்டேன் ஸ்ரீஜாங்குற உம்மன் மாநில இயங்காய் இயற்றியா ஒன்று அசுட்டு குதிரை உகாரம் அட்டை அட்டை நாட்டியா சிம்மங் மட்டுக்கு மாண்டு குதிரை உகாசி போய்த்தின்
Amen. No.

ஒரே எஃப்சி மல்டிட்டன் டேமன் டேமன் நேக்கிற அஸ்டே இப்போ ஒரே ஒரே கொட்டவாங்க ஹோஸ்டாவிலே

தனங்கத் லூட் சாணி சாத்தவுட் டேவிட் ஹவுலி மோனிட்டு சாய்க்சக்குட் சல்லர் மிலி உண்ணுக் நுவிய நாட்டி கோக் ஆங்கலு நிகோ டுவெண்ட்டி அனு இக்லியே அயாசுனிம் உனி உன்னியா தமானி த்ரீ மீலுனிம் அக்காகு சிகின்ன ரோமாட்டி கோக் ஆங்கன ரோமாட்டுனி ஃபோர்டி மின் சிக்ஸ்டி மூட்டிக்க ரத்தாலுனிம் உனி உன்னியா தமானி ஃபோர்டீன் மீ ரோமாட்டுனிம் நாவு யானித்த உண்ணுக் நுவிய நாட்டி கோக் நிகலுனி டுவெண்ட்டி அனு இக்லியே அயாசுனிம் உனி உன்னியா தமானி five milunim akagu sekenil gatta go matut uni ninga tamani 11 mi go masunim tamna sanel gatti go ila ingat ligu ori panika